ஸ்டாஃப் மெடிக்கல் ஆபீஸ் மாதிரி நடக்கலாம் ஃபார் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ஓ ஃபோர் போர்டு அவென்யூ. Respond, medical response, medical law, 4 years, 73, 34, Bullman Avenue, 3 years, 3 response, 35 year female faculty.